0: ngen senba la ti ji sen ge re sen na chim zang chim du zhe ling xi de yong a ni dang mi wa la xi dang da cha duo jie mei ba pin chu chim tu tuan ne nyam du suo jie yong a ti ti ji suo re sen du
1: wo tang ge chong duo zhe ne ti ji che xue yin su
2: ta ta xia ji zuo tuo le ti ji se de ge re sen na ji kuo le ni de de ni na zuo yo le ba dang ge le wo ne cha xin ti ji se de ge re sen na da ji ni ta xia ge re sen cuo ye bu yu ba dong ya ye bu yu ba sa ya ye bu yu ba kun ya ye bu yu ba wo de ti cha jian ti ge zong bi yin ne 你说的地基也没得说是从头到完地基刚才晓得哦记住的撇界的安达满洲亚的主流开始呢哦去年呢恰恰为呢恰见那个哦松西总共多完他晓得空间当给物质化的开始呢芒果就创业过恰见去年呢蓝果月吧猎物月吧哦嗯金章前队员吧那现在记住头了呢戳破戳门芒果月吧第一开始是地基文真青年呀他晓得去年呢到底芒果多哦地基晓得做开始是从哪里呀
3: 저렇게

0: ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱི
1: lo tango ute mse di teri le de tu jom ke yang ji tola sheba te tu nang ge ge ba sang la angan tu tu ri ke ke tu la ke ke tu mla ke ten tu la ke yang ji tola ke ran ke ba sang la ke da u to chi la u ti le su yong le ya al lu she di pu yin ja la
0: ni se
1: te shi che ta tu a jom ma sa le na de sem be ti ne o ti pu ya yin la ki na tu te bu yin ji tebe yoya tashi mindu shubi jala
0: no no
1: nga na de lungdi na shuge sanyi yong da chayi ko nye ana ong bo chen je de le phuya yi jala
0: ni se
1: ke na de tu da so nga ya si ki bele jam nga ki chu le na tu rin da she ra shi ge da li sen to jun be na sam chi na ba ka ti chi su gi ye ane nga de mi ma na bo te an to lam ti du lo mo po po ti to thob ala chang ma mo po ti ཁྱི ཕྱད མམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ
0: གསམ
1: གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ གསམ
0: གསམ
1: གསམ གསམ
0: གསམ གསམ
1: གསམ
2: 你公干啥？公干啥？叫不得嘞。那说不得嘞，我见了这边了。没有，我就是那个别的。那呢？其他你是哪学那这呢？这都是别，我后边没是别送些的，所以便宜呢。我后边没是别，送些人家不得当多，点了清茶节，给了牛些，我这就能给人发生了这农村做种能一些，点了用了便宜了。
0: 你是到这呢？
2: 这呢，俺这院子呢，给钱行的，给钱没存完了，这能了，能了多吧？
0: 年轻的用作培养了。那？那简单的学生，那培养了，这提交的时候，把我们编辑，那么给把我们编辑当，也编辑改选用了，培养了。你是？你
2: 对象么呀？嗯，现在不就不能用了？
0: 那送些啥的呢？
2: 去年嘛，这帮人学生俺们是不？
0: 你是？那他们就是哪的呢？
2: 高级过。